எக்ஸ்டெயின் பண்ணிடுறேன். சொன்னா என் ஃபைனல் மெஷர் வந்து பதினொரு